0: கண்டதே கொஞ்சம் மிகச் மொழி கிடையாது.
1: Lepas lama nak ni, ni, lelaki mara mereka.